கமால ஹாரி காரி மாயி மீர மனவிகால் மதன மோன முரளிதாள் கிருஷ்ண ஜெய். கமால ஹாரி காரி மாயி மீர மனவிகால் மதன மோன முரளிதாள் கிருஷ்ண ஜெய்.

சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் சண்முகநாதா சுப்பிரமணியம்.